0: மாமா.
1: சொல்லிட்டு அப்படியே வந்து பேசுறா.
0: வீக்கெண்ட் மா, வீக்கெண்ட் மா, வீக்கெண்ட் மா மாமா.
1: ஏய் பாரு வாடா குமிக்கியோ.
0: வீக்கெண்ட் மா, வீக்கெண்ட் மா.
2: Jeg kanskje ikke like morsom som ekte komikere, men kan ekte komikere joike? Fader, jeg suger jo i det her også, men heldigvis har jeg et reinstyr så du kan bli med også.
0: Gi meg, man. Gi meg, baby. Skal vi gi ned solnedgangen? Gi meg, man. Gi meg, baby. Skal vi gi ned